0: which was, the focus was national capital. Now their allies, like the TMC in West Bengal, and of course the TVK in Tamil Nadu, are all taking it in their states, and Chennai saw the protest today. This was, but the first time that Vijay's party has been part of an India Alliance-led event. The TVK was represented by Education Minister A. Raju Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is an ally of the TVK. Interestingly, VCK chief remarked MK Stalin lost his seat due to voter deletion. Now, this could be embarrassing for the ruling alliance. Remember, it was the Congress party that got the VCK into this alliance. And now with this remark, the spotlight is on the evolving ties within the TVK alliance. With the bipole victory, Vijay Stalin has gone up, which may change the alliance arithmetic.
1: Inclusive nature irukku parunga, adhai uruvi seiyanum. Adhilum kurippaga indha SIR la adhigam baadhikkappattadhula naangalum oruthanga. Kurippa sollana indha 30 vayadhukkuppattavargal la pengal ilaiyargal ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், வலிய மக்கள், எளிய மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், சாமானியர்கள், இப்படி முதல்முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல்முறை வாக்காளர்கள் நீக்கலனா கூட ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
2: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
3: The TVK, along with the compromise Congress, protesting against the SIR process is just not illogical or irrational. It is a disastrous self-goal which completely exposes the rank hypocrisy of both the TVK and the Congress party before the Tamil people. Rahul Gandhi had ridiculously claimed wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless and compromised Congress party, if it feels that the SIR process was faulty and the elections were compromised, why are they continuing to be in the cabinet of the TVK, and why are they supporting the TVK government instead of resigning and withdrawing support?
0: All right, so what's going on as far as the alliance dynamics are concerned in Tamil Nadu, given the, you know, the protest and the TVK? Many would say only a notional, in fact, support as far as the SIR issue is concerned. Their minister went, but in all the flags of the anti-SIR showdown of the India bloc, TVK's flags were somewhere missing. Satish Kumar, political analyst, is joining me at this moment. We are also being joined by Dr. VK Balamurugan, spokesperson of the DMK. We are waiting for Suman C. Raman to join us as well. But gentlemen, thank you so much for taking the time out and welcome. Let me begin with you at this moment and try and understand the, you know, the alliance dynamics. Satish Kumar, help our viewers understand, because a lot of people will find it very, very, you know, foxing, perplexing that a ruling party, a ruling alliance, which has just won the election in Tamil Nadu, is going against the same process through which they have won and come to power.
4: Good evening, Ankit. So far, as you rightly quoted while beginning the show, that there were no flags of TVK in the protest.

0: He has also asked why Prime Minister Modi seeks US support, asserting that India can handle its own issues without outsiders. The row has also drawn a sharp reaction from the BJP. BJP has alleged that foreign funds are being used to destabilize the country and claimed that the CJP is a front organization of the Aam Aadmi Party.
1: Mary Melbourne jo keh rahi hai ki CJP ke data dhan ke data America mein kai sare log hain. Kaun keh raha hai ye? अमेरिका में एक प्रतिष्ठित जिनका नाम है वे स्वयं कह रही है. और अब टाइमिंग देखिए, यही कॉकरोच पार्टी का नेता दिपके अमेरिका से लौटता है भारत, और भारत लौटने के बाद यहां पर पूरी तरह से झूठा भ्रम फैलाते हुए जैसे श्रीलंका, नेपाल, बांग्लादेश इसमें अराजकता फैलाने का प्रयास हुआ, वह दुस्साहस भारत के भूमि पर करता है. कौन है फॉरेन फंडिंग, क्यों कर रहे ये?
2: मेरी मेलबर्न डिस्क्लोज दैट द कॉकरोच जनता पार्टी इज गेटिंग फंड्स फ्रॉम अमेरिका एंड फॉरेन फंड इज बीइंग पंप्ड इनटू इंडिया टू डिस्टेबलाइज द कंट्री एंड टू हैव एक्टिविटीज अगेंस्ट मोदी. This we have seen earlier also, the Shaheen Bagh case also, the same similar situation while the CIA agitation was going on and how they created communal clashes. And this time also the CJP is being used, which is a frontal organization of the Aam Aadmi Party, how they are getting funds from foreign agencies including that of George Soros.
3: ये बड़ी पुरानी ट्रिक है नरेंद्र मोदी जी की और भारतीय जनता पार्टी की. कोई आंदोलन हो, किसी से बयान दिला दो, कोई पहली बार दिला रहे हैं तमाम लोगों से, जब तक वो ऑथेंटिकेट ना हो जाए, पूरी तरह साफ ना हो जाए. अब एक दो आदमी भेज दो एयरपोर्ट पे, नारे लगा दें, इससे नहीं रुकने वाला आंदोलन. अब आंदोलन संविधान बचाने का है, ये आंदोलन लोकतंत्र बचाने का है, ये लोकतंत्र वोटिंग राइट लोकतंत्र का जो है उसे बचाने का है. अब भारतीय जनता पार्टी चाहे जितना फ्रॉड करे पोलिटिकल, चाहे जितना पोलिटिकल अपना चेहरा छिपाए, अब छिपने वाला नहीं, दबने वाला.
0: In other news, Tamil Nadu's ruling TVK was part of the anti-SIR, anti-Chief Election Commissioner protest in Chennai today. This was the first time Vijay Party has been a part of an India Alliance-led event. The TVK was represented by the Education Minister A. Raja Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that MK Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
4: Inclusive nature irukku parunga adhu uruvi seiyanum adhilum kurippaga inda SIR la adhigam baadhikkapettadhula naangalum oruthanga kurippa sollana inda 30 vayadhu kutpattavargal la pengal ilaiyargal odukkapetta samugathai saandhavargal valiya makkal eriya makkal saadharana eela eliya makkal periya vasathi vaippu illadhavargal saamaaniyargal இப்படி முதல்முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல்முறை வாக்காளர்கள் நீக்கலன்னா கூட, ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
5: அஜிரிவால் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை, தோற்கடிக்கப்பட்ட

0: वह दुस्साहस भारत के भूमि पर करता है। कौन है फॉरेन फंडिंग, क्यों कर रहे हैं ये?
1: मेरी मेलबर्न डिस्क्लोज दैट द कॉकरोच जनता पार्टी इज गेटिंग फंड्स फ्रॉम अमेरिका एंड फॉरेन फंड इज बीइंग पंप्ड इनटू इंडिया टू डिस्टेबलाइज द कंट्री एंड टू हैव एक्टिविटीज अगेंस्ट मोदी। This we have seen earlier also, the Shaheen Bagh case also the same similar situation while the CIA agitation was going on and how they created communal clashes. And this time also the CJP is being used, which is a frontal organization of the Aam Aadmi Party, how they are getting funds from foreign agencies including that of George Soros.
2: ये बड़ी पुरानी ट्रिक है नरेंद्र मोदी जी की और भारतीय जनता पार्टी की। कोई आंदोलन हो, किसी से बयान दिला दो, कोई पहली बार दिला रहे हैं तमाम लोगों से, जब तक वो ऑथेंटिकेट ना हो जाए, पूरी तरह साफ ना हो जाए। अब एक दो आदमी भेज दो एयरपोर्ट पे, नारे लगा दें, इससे नहीं रुकने वाला आंदोलन। अब आंदोलन संविधान बचाने का है, ये आंदोलन लोकतंत्र बचाने का है, ये लोकतंत्र वोटिंग राइट लोकतंत्र का जो है उसे बचाने का है। अब भारतीय जनता पार्टी चाहे जितना फ्रॉड करे पॉलिटिकल, चाहे जितना पॉलिटिकल अपना चेहरा छिपाए, अब छिपने वाला नहीं, दबने वाला।
3: In other news, Tamil Nadu's ruling TVK was part of the anti-SIR, anti-Chief Election Commissioner protest in Chennai today. This was the first time Vijay Party has been a part of an India Alliance-led event. The TVK was represented by the Education Minister A. Raja Mohan, who termed the voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that MK Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
4: Inclusive nature irukku parunga adhai uruvi seiyanum adhilum kurippaga inda SIR la adhigam baadhikkapettadhula naangalum oruthanga kurippa sollana inda 30 vayadukkuppattavargal la pengal ilaiyargal odukkapetta samugathai saandhavargal valiya makkal eriya makkal saadharana eela eliya makkal periya vasathi vaippu illadhavargal saamaaniyargal இப்படி முதல்முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த எஸ்ஐஆர்ல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல்முறை வாக்காளர்கள் நீக்கலன்னா கூட, ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப எஸ்ஐஆர் இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
5: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை. தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே எஸ்ஐஆர் என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான
6: The TVK, along with the compromise Congress, protesting against the SIR process is just not illogical or irrational. It is a disastrous self-goal, which completely exposes the rank hypocrisy of both the TVK and the Congress party before the Tamil people. Rahul Gandhi had ridiculously claimed, wherever there was SIR process, there was vote theft. And why is the shameless and compromised Congress party, if it feels that the SIR process was faulty and the elections were compromised, why are they continuing to be in the cabinet of the TVK and why are they supporting the TVK government instead of resigning and withdrawing support?

0: country and claimed that the CJP is a front organization of the Aam Aadmi Party.
1: Mary Melbourne jo keh rahi hai ki CJP ke data धन के दाता अमेरिका में कई सारे लोग हैं. कौन कह रहा है ये? अमेरिका में एक प्रतिष्ठित जिनका नाम है वे स्वयं कह रही है. और अब टाइमिंग देखे, यही कॉकरोच पार्टी का नेता दिपके अमेरिका से लौटता है भारत, और भारत लौटने के बाद यहां पर पूरी तरह से झूठा भ्रम फैलाते हुए जैसे श्रीलंका, नेपाल, बांग्लादेश, इसमें अराजकता फैलाने का प्रयास हुआ, वह दुस्साहस भारत के भूमि पर करता है. कौन है फॉरेन फंडिंग, क्यों कर रहे ये?
2: मेरी मेलबर्न डिस्क्लोज दैट द कॉकरोच जनता पार्टी इज गेटिंग फंड्स फ्रॉम अमेरिका एंड फॉरेन फंड इज बीइंग पंप्ड इनटू इंडिया to destabilize the country and to have activities against Modi. This we have seen earlier also, the Shaheen Bagh case also, the same similar situation while the CAA agitation was going on and how they created communal clashes. And this time also the CJP is being used, which is a frontal organization of the Aam Aadmi Party, how they are getting funds from foreign agencies including that of George Soros.
3: बड़ी पुरानी ट्रिक है नरेंद्र मोदी जी की और भारतीय जनता पार्टी की. कोई आंदोलन हो, किसी से बयान दिला दो, कोई पहली बार दिला रहे हैं तमाम लोगों से, जब तक वो ऑथेंटिकेट ना हो जाए, पूरी तरह साफ ना हो जाए. अब एक दो आदमी भेज दो एयरपोर्ट पे, नारे लगा दें, इससे नहीं रुकने वाला आंदोलन. अब आंदोलन संविधान बचाने का है, ये आंदोलन लोकतंत्र बचाने का है, ये लोकतंत्र वोटिंग राइट लोकतंत्र का जो है उसे बचाने का है. अब भारतीय जनता पार्टी चाहे जितना फ्रॉड करे पोलिटिकल, चाहे जितना पॉलिटिकल अपना चेहरा छिपाए, अब छिपने वाला नहीं, दबने वाला.
0: In other news, Tamil Nadu's ruling TVK was part of the anti-SIR, anti-chief election commissioner protest in Chennai today. This was the first time Vijay Party has been a part of an India Alliance-led event. The TVK was represented by the Education Minister A. Raja Mohan, who termed voter roll revision exercise anti-democratic. He also emphasized his party's relentless opposition to SIR process since its inception. The protest was also attended by VCK chief, who is also an ally of the TVK. Interestingly, VCK chief remarked that MK Stalin lost his Kolhapur seat due to voter deletions. The remark puts the spotlight on the evolving ties within the TVK alliance. With the bipole wins, Vijay's tally has gone up, which may change the alliance arithmetic.
4: Inclusive nature இருக்கு பாருங்க, அதை உறுதி செய்யணும். அதிலும் குறிப்பாக இந்த SIRல அதிகம் பாதிக்கப்பட்டதுல நாங்களும் ஒருத்தங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த 30 வயதுக்குட்பட்டவர்கள்ல பெண்கள், இளைஞர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், வலிய மக்கள், எளிய மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள், பெரிய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள், சாமானியர்கள், இப்படி முதல்முறை வாக்காளர்கள் என்று திட்டமிட்டு இந்த SIRல இருந்து நீக்கம் செய்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பெண்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஏழை எளிய மக்களும் இந்த முதல்முறை வாக்காளர்கள் நீக்கலனா கூட, ஒருவேளை இன்னும் அதிக இடத்துல அதிக பெரும்பான்மையாக கூட தமிழக வெற்றி கழக வெற்றி பெற்றவங்களோடு நடைபெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். அப்ப SIR இதை பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்றுமே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விரோதமாக இருக்கக்கூடிய அடிப்படை இந்தியாவினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் தந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய
5: கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மேனால் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவிலே மேனால் முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் முடிவு வந்தபோதே என்னிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், இவற்றை எல்லாம் பார்க்கிற போது இவர்கள் தன்னியல்பாக தோற்றவர்கள் என்று சொல்ல முடியவில்லை, தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள், குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகவே SIR என்பது புதிதாக வந்த ஒன்று அல்ல, ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதுதான். ஆனால் இந்த ஞானேஷ்குமார் சங் பரிவார்களின் சதித்தின்